ஸ்வாசோதேவாசாதவாஹ ஆரம்வாஹந்த்யாசவாஹ நித்வா நக்ஷவிஸ்பதே துமந்தம் திமஹே வாயம் சுவீர்யமக்னாஹுதஹ அக்னேமூர்த்தா திவாககூத் பாதி ப்ருதிவ்யா அயம்

ம்சம் அக்னே தேவே சுப்ராவோசஹ தந்த்வா கோபாவானுகிரா ஜனிஷ்டதக்னங்கிரஹ சாபாவகாசோதீஹவம் பரிவாஜபதே கவிஹ அக்னிரே ஹவ்யான்யக்ரமீத் தத்னாசுஷே ஊதூத்யம் ஜதாவேதசம் தேவம் வாஹந்தி கேதவாஹ த்ருஷே வீஷ்வாய சூர்யம் காவீமாக்னிமுபாஸ்துஹி

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்வயவாசனேவசன்வாரிதன்வசி அஸ்மன்மஹத்யன்னவேனேன்வரிக்ரேபவாசி நீலநீலாக்ஷிநிகந்தாஃ சர்வாஹரக்ஷமாஹரா.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் விப்ர ஷரீரஸ்தாக நமஹ, ஓம் விப்ர வந்தியாக நமஹ, ஓம் விப்ர ரூபாக நமஹ, ஓம் விப்ர கல்யாணாக நமஹ, ஓம் விப்ர வாக்யஸ்வ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஷூச்சிஷ்வசூரந்தரிஷசோத்தேதிருஷத்வாரசோமசோஜாத்திஜாத்தம் ரஹத்.

ஸ்வாஹ்ரமேவாந்தோ அஸ்மின் பிரம்மன் யஸ்மின் கர்மன் யஸ்யாம்போ

0: పంచమంకాండం సమాప్తం.
1: ఓం నమః శివాయ. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பரமேஸ்வரனுடைய பரம கருணையினாலே இன்றைக்கு அடுத்த பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலும் நம்முடைய இந்த வருடத்திய நோக்கம் அல்லது பொருள் பற்றிய பாடல் தான். பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடி எல்லாம் பொருள் முடிவே வேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் இன்னோரும் மண்ணும் துதித்தாலும் போத உலவா உருதோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் புழா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெயலோரம்பாவா என்று தொண்டர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய மகிமையை பாடக்கூடிய பாடலாக இது இருக்கிறது. நாம் முன்பே சிந்தித்தபடி ஒவ்வொரு திருவம்பாவை பாடலுக்கும் பலவிதமான நாயன்மார்களை பலவிதமான சரித்திரங்களை பலவிதமான அடியார்களை நாம் சிந்திக்க முடியும். ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய மனம் அதிலே செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இது எதுக்காக இந்த வருஷம் நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் ஒரு பாடலை யோசிக்கும் பொழுது ஆஹா இப்படிப்பட்ட அடியவர் பற்றியும் நம்ம நினைக்கலாமே, அடியவரை நினைத்த பொழுது ஆண்டவரை நினைக்க முடியுமே. அதுதான் சரித்திரங்கள், பலவிதமான சரித்திரங்கள் எதற்காக சொல்லப்படுகின்ற திருத்தொண்டர் புராணம்னா இந்த சரித்திரங்களை நினைக்கும் பொழுது நம்ம மட்டுமே கஷ்டப்படல, அவர்களும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை கண்டார்கள், இறைவனுடைய அருள் பெற்றார்கள். அரே அவருக்கு வந்திருக்கிறது, நமக்கும் இறைவன் அருள் செய்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நாம் மீண்டும் மீண்டும் காணக்கூடிய ஒரு கருத்து இறைவன் தொண்டர் உள்ளத்து அடக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று. இந்த சத்சங்கம் இறை அடியார்களுடைய திருவடி நினைவு, இறை அடியார்களை பூஜிக்கக்கூடியதுதான் இறைவனை கொடுக்குமே தவிர இறைவனை பூஜிப்பது மட்டுமே கொடுக்காது. இறையடியார் சேர்க்கை மிக மிக தேவை. இன்றைய பாடலிலேயும் நாம் அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமரர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன். இதுல சொல்லும் பொழுது இதை இன்னொரு விதமாக நாம் பொருள் கொள்ள முடியும். எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவன் இறைவன் தெரியும், அதுதான் சொல்லலாம். ஆனா எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவர்கள் அடியார்கள் இறைவனை விட என்று கேட்டார். அவையார் பாடும் பொழுது இறைவன் தொண்டர் உள்ள தொடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிய என்று சொன்னார். பெரியது யார் ரொம்ப பெரியவராக யார் இருக்கிறார்னா இறைவன் தான் பெரியவன். உமையோ ஈஸ்வரவாக தொடக்கம், ஈசனோ தொண்டர் உள்ள தொடக்கம், எல்லாருக்கும் மேலே இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் அவன்

0: ஜெகத் பிதா, எல்லாருக்கும் பெரியவனாக அனோரணியான், மகதோமகியான், பெரியவனாக இருக்கிறான். ஆனால் அவன் அடியவர்கள் உள்ளத்திலே உரைகிறான். அடியவர்களுடைய பெருமைக்கு மேல ஏதாவது உண்டா? கிடையாது. தொண்டரும் பெருமை சொல்லவும் பெரிதே. இது சேக்கடார் பெருமான் பல இடங்களிலே சொல்லுகிறார். என்னால அது சொல்ல முடியுமா? என்னாலே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மகிமை உடையவர்கள் என்னுடைய வாயாலே சொல்ல முடியாதுன்னு பலவிதமான சரித்திரங்களை சொல்லுவார். எனக்கு சொல்ல முடியும். அவரே அப்படி சொல்லும் பொழுது நாமெல்லாம் எப்படி சொல்லுவது? இத்தனை ஆயிரம் பாடல்களிலே தொண்டருடைய மகிமையை மிக அழகாக தீந்தமொழியிலே நமக்கு கொடுத்திருக்கிற சேக்கடார் பெருமான், அவரே சொல்லும் பொழுது அவருடைய பெருமை இந்த அடியவனால என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவரே சொன்னால் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆக எல்லா பொருள் முடிவாக இருக்கக்கூடியவன் இறைவன் மட்டுமில்லை, இறைவனுக்கும் தாண்டி அடியவர்கள். எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவர்கள் அடியவர்கள். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லா பொருளாகவும் இருக்கப்பட்ட எவன் சர்வாந்தரியாமியாக இருக்கிறானோ அவனுடைய முடிந்த முடிவாக இருக்கப்பட்டவர்கள் திருவடியார்கள். அடுத்தது பேதை ஒருபால், இது வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்து ஆளும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். பேதை ஒருபால் அடியவர்கள் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அடியவர்கள் பலவிதமாக சொல்லப்படும். பேதை ஒருபால் யார்? பேதைன்னா பெண்களை சொல்லலாம். பெண் அடியவர்கள் எத்தனையோ பேர் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படிதான் பார்த்தோம், பல அடியவர்களை பார்த்தோம். அங்கே இருக்கரசியாரையும் பார்த்தோம், காரைக்கால் அம்மையாரை பார்த்தோம், பலவிதமான அடியார்களை. குங்கிலே கலை நாயனாருடைய மனைவி, திருத்தொண்ட குயவனாருடைய மனைவி, ஏற்பகை நாயனாருடைய மனைவி, அப்பூதி நாயனாருடைய மனைவி, இவர்களெல்லாம் அந்த அடியவர்களையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பெண்ணடியார்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். இப்போ பேதை ஒருபால் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். நான் வந்து இதை உமாமகேஸ்வரியினுடைய ஒரு பாகத்தில் இருக்கப்பட்டவன்கிறது அது இருக்கக்கூடிய பொருள். நாம் வலிந்த இன்னொரு பொருளாக அடியவர்கள் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினால இங்கே நாம் பொருள் காணும்போது பேதை உருவால் இறைவன் எங்கே இருக்கின்றான்? பெண் அடியவர்கள் பக்கலிலேயும். பேணும் அமைகான் நம்மை பேணும் அமைகான் என்று சொன்ன காரணத்தினாலே அது மாதிரி பேதை உருவால் இவனுக்கு ஒரு திருமேனியா? திருமேனி ஒன்றல்லன் அடியவர்களுடைய திருமேனி எத்தனையோ விதமான திருமேனி. இது வந்து அத்வைதம் கிடையாது, சுத்தாத்விதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்திலே உயிர்கள் பல, பசுக்கள் பல, இறைவன் ஒருவன், பசுக்கள் பல. இந்த பசுக்களை பிணித்திருக்கக்கூடியது பாசமாகின்ற மலங்கள், ஆணவம் கர்மம் மாய என்று சொல்லக்கூடியது என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இப்போ அடியவர்கள் எண்ணிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை கடைசியில சொல்லும் பொழுது எத்தனை சித்தத்தை சிவன் பாலை இறத்தால் அப்பாலும் அடிசார்ந்தார் முப்பொழுதும் திருமேனி தீண்டார் என்று தொகையே இல்லாத அளவிலே, அதாவது எண்ணிக்கையில் அடங்காத அளவிலே இருக்கக்கூடிய தொகையடியார் கூட்டத்தையும் சேக்கடார் பெருமான் பாடுகிறார். ஆன காரணத்தினாலே திருமேனி ஒன்றல்லன் அவனுடைய திருமேனி, அடியவர்கள் திருமேனி. அடியவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே அடியவர்களுடைய திருமேனி ஒன்று கிடையாது. எத்தனையோ விதமான திருமேனிகளாக இருக்கிறான். நானா விதமான வர்ணங்களிலே, வர்ணங்கள் என்ன, ஜாதிகளிலே, நானா விதமான பேதங்களிலே இவன் தோன்றி இருக்கிறான். எம்பெருமான் தோன்றி இருக்கிறான். ஒரு சிலந்தி இவனை பூஜை செய்திருக்கிறது, யானை பூஜை செய்திருக்கிறது, பசுமாடு பூஜை செய்திருக்கிறது, எத்தனையோ பிராணிகள் கூட பூஜை செய்திருக்கின்றன, மரங்கள் தொழுதிருக்கின்றன. எல்லாராலும் தொடப்படக்கூடியவனாக இருக்கின்ற இறைவனுடைய அடியவர்கள் இதுதான் சொல்ல முடியாது. கோச்சங்கணன் எப்படி பிறந்தான் என்று சொல்லும் பொழுது அவன் தான் சிலந்தியாக இருந்தவன், கோச்சங்கணனாக பிறந்தான் என்று செக்கலார் பெருமான் பாடுகிறார். இப்போ ஒரு சிலந்தி பூஜை செய்திருக்கிறனா அதுவும் அடியார் தானே? அதனுடைய திருமேனி அது ஒரு வகையான திருமேனி, யானை இன்னொரு வகையான திருமேனி. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லும் பொழுது அங்கே எத்தனை பேர் அங்கே வந்து தொழுதிருக்கிறார்கள்? இத்தனை பேர் வந்து தொழக்கூடியதாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அடியவர்கள் திருமேனி ஒன்றல்லன், ஒரு திருமேனியோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நானாவிதமான தேசங்களிலே, நானாவிதமான வருடங்களிலே, நானாவிதமான தன்மைகளிலே, யோனிபேதங்களிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள். தேவை திருமால் பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல், இது வந்து வேதத்திலேயே பிரதிபாதிக்கப்படக்கூடிய சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் தொண்டர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவரே முழுமுதலாக இருக்கக்கூடியவர்கள் என்று தொண்டர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று வேத முதல். அல்லது இன்னொன்று வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன். வேதம் முதற்கொண்டு விண்ணும் மண்ணும் துதித்து ஆளும் அயந்து போகக்கூடிய அளவிலே இருக்கப்பட்டவன் ஒரு தோழன் தொண்டருளன். இந்த இடத்துல ரெண்டு விதமான பொருத்தமான கருத்துக்கள் உண்டு. தோழம் என்று சொல்லக்கூடிய பேரியன், அதாவது அதிக லட்ச எண்ணிக்கை என்று சொல்வார்கள். சகஸ்ரதீர்டா புருடக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். இங்கே சகஸ்ரம் என்று சொல்லக்கூடியது ஆயிரம் என்கின்ற பொருளிலே வராது, ஆயிரக்கணக்கான என்கின்ற பொருளிலே இங்கே வரும். அதே போலத்தான் ஆயிரம் நாமத்தானம் என்று சொன்னால் ஆயிரம் நாமம் தான் இவனுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. மூணு சகஸ்ராம் உண்டு, ஒவ்வொரு சகஸ்ராமத்துல உள்ள 1042 இருக்கும், 1008 இருக்கும், இப்ப 1000 மேற்பட்ட நாமங்கள் ஒரு சகஸ்ராமத்துல சொல்லப்படுகின்றன சிவ சகஸ்ர நாமங்களிலே. இப்ப 1000 நாமாதானா அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான என்கின்ற பொருள் வரும். அதே போலத்தான் தோழம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு நியூமரஸ் எண்ணிக்கையில் அடங்காத எண்ணிக்கை, அதாவது அளவிடற்கரிய எண்ணிக்கையோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடியவன் ஒரு தோழன் தொண்டருடன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஒரு தோழன் தொண்டருடன். இவன் தோழனாக இருக்கிறான், தொண்டருக்கு உள்ளே இருக்கிறான். இன்னொன்று ஒரு தோழன் தொண்டருடன், எவன் இவருக்கு சிவபெருமானுக்கு தோழனாக இருக்கின்றாரோ அந்த தொண்டருடைய உள்ளத்திலே இருக்கிறான். இப்படி பலவிதமான பொருள் இங்கே வரும். இப்ப நான் இங்கே பார்க்கக்கூடியது யார் என்று சொன்னால், நானா விதமான பேதங்களிலே இருக்கக்கூடிய அடியார்கள் தொண்டருக்குள்ளே எப்படி இருக்கிறார். அந்த காலத்துல வர்ண வேதங்கள் மிக அதிகமாக இருந்திருக்கின்றன. இது எத்தனையோ ஆயிரம் 1500 வருடங்களுக்கு முன்பாக சம்பந்த பெருமான் இருந்த சமயத்திலே திருநீலநக்கர் பிராமண குலத்திலே உதித்தவர். அவருடைய இல்லத்திற்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அனுப்புகிறார் சம்பந்த பெருமான். சொல்லுகிறார், இங்கே என்ன செய்ய வேண்டும், இவரை நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்க ஓர் இடம் கொடுத்தருள்வீர் என்று சம்பந்த பெருமான் திருநீலக்கருக்கு சொல்லுகிறார். சொன்ன பொழுது அங்கே அழைத்து செல்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், இப்ப ஜாதியை பத்தி நான் பேசல, இப்ப வந்து எதுவுமே இல்லை. ஆனா அந்த காலத்திலே இருந்திருக்கிறது, அந்த சமயத்திலே பிராமணர் தன்னுடைய இடத்திலே தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்தவராக கருதப்பட்ட ஒருவரை திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து செல்கிறார். செல்லும் பொழுது முத்தி வளர்க்கக்கூடிய இங்கே மூன்று தீ அந்த இடத்துல அவருக்கு இருக்கிறது. அக்னி ஹோத்திரம் செய்து அக்னியாக மூன்று அக்னிகளை வளர்த்து வருகிறார். அந்த அக்னி எப்படி இருந்தது, நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கற் சென்று மற்றவர்க்கு இடங்கொடுத்தனர் திரு மறையோர். சக்லார் பெருமான் பாடுவார். வைதிக பிராமண குலத்திலே பிறந்திருக்கின்ற திருநீலக்கர் திருநீலகண்ட யாழ்ப்பாணராயனாரை அழைத்துச் சென்று அங்கே தன்னுடைய இல்லத்திலே இருக்க வைக்கிறார். அப்போ அங்கு வேதியில் அறாத செந்தி வலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒரிபடி தன்றியே ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வுற சகோடையாள் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளார் பள்ளி கொண்டார். அன்றம் அந்த மூன்று அக்னிகளும் மிகச்சிறந்ததாக வலம் சுழித்து வளர்ந்தது என்று ஆங்கு வேதியில் அறாத செந்தி வலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒரிபடித்தன்றியே ஒளிர முன்னை விடவும் மிக அதிகமாக ஒளிர்ந்தது என்கின்ற ஒன்றை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜாதி இனம் மொழி ஆணா பெண்ணா என்கின்ற தன்னை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்கள் திருவடியார்கள். இவன் என்னுடைய குழந்தை என்கின்ற காரணத்தினால திருவடியாருக்கு வணங்காம இருக்க முடியாது. இதை வந்து சம்பந்தருடைய தந்தை செய்தார். செய்ய தவறிய சண்டேஸ்வர நாயனாருடைய தந்தை எச்சதத்தன் தண்டிக்கப்பட்டார். இப்போ அவர் தன்னுடைய குழந்தையா இல்ல தன்னுடைய மனைவியா இல்ல தன்னுடைய கணவனா இல்ல தன்னுடைய தந்தை தாயா, அடியவர் அவ்வளவுதான், இது யாரு கிடையாது, அடியவர். அடியவர் என்பவர்கள் இறைவனுக்கு இறைவனை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறார்கள், இறைவனை விடவும் மிக அதிகமாக மடிக்கப்பட்டிருக்கிறார்கள், மடிக்கப்பட வேண்டும். இங்கே அப்படி இருந்த காரணத்தினாலே மிகச்சிறப்பாக ஒளிவிட்டது என்று சொல்லுவார். தோழன் தொண்டருடன், இறைவன் தொண்டர் உள்ளத்திலே அடங்கியிருக்கின்றான் ஆன காரணத்தினாலே இங்கே வளர்ந்தது. ஒன்று, இன்னொன்று உண்டு, இந்த திருவடியார்களை காண்பிப்பதற்கே ஒரு சரித்திரமான இருந்ததை இன்றைக்கு பார்க்கிறோம். மலையாள தேசத்திலே மலைநாடிலே இருந்தவர் அங்கே திருச்செங்கோன்றூர், அங்கே பிறந்தவர், வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தவர், சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார், மெய்ப்பத்தர்கள் பார் பறிவுடையார் எம்பிரானார் விரன்மிண்டர். விரன்மிண்டனாயனார் மலையாள தேசத்திலே இருந்து, அதாவது மலைநாடு, மலையாள தேசம் இல்ல மலைநாடு என்று சொல்ல வேண்டும், மலைநாட்டிலே இருந்து திருச்செங்கோன்றூர், திருச்செங்கோன்றூரிலிருந்து வருகிறார், திருவாரூருக்கு வருகிறார். இறைவனிடத்திலே மிக அளவுக்கு அதிகமான பக்தியை உடையவர், எல்லா பற்றையும் விட்டவர். ஆனால் மெய் பக்தர்கள் வார் பரிவு உடையவர், பக்தர்களையே தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவர். நதியும் மதியும் மதியும் மதியும் புனைந்த சடை அம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் என்று இறைவனுடைய திருத்தலங்களை எல்லாம் வழிபட்டுக் கொண்டு வருகின்றாராம். திருவாரூர் பணிகின்றார். அங்கே தேவாசிரிய மண்டபம், அங்கே போகும் பொழுதே நீங்க பார்க்கலாம், தேவாசிரிய மண்டபம் என்று பெரிய ஒரு நூற்றுக்கால் மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல அடியவர்களை வணங்கி அங்கே எழுந்தருளி இருக்கின்றார் விரண்மிண்ட நாயனார். மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது அங்கே இருக்கக்கூடிய சமயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார். இறைவனுடைய சிந்தனையிலேயே அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்த்தா, அடியவர்கள் உயர்ந்தவர்கள், இறைவா எப்படி உன்னை காட்டி கொடுப்பாய், அடியவர்களிடத்தை நான் எப்படி அவர்களை எல்லாம் பணிவேன், என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்துல கேட்பதற்காக சிந்தனையிலே சொல்லுகிறார். இங்கே விரண்மிண்ட நாயனார் பார்க்கிறார், சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன்றொண்டன் உறகு. என்ன பண்ணணும், முதல்ல சிவன் இருக்கிறான், சிவனடியார் இருக்கிறார்னா முதல்ல சிவனடியாரை தொழ வேண்டும், பிறகுதான் சிவனை தொழ வேண்டும் என்றார். முதல்ல சிவனடியாரை தொழ வேண்டும். இங்கே சிவனடியாரை தொழாது செல்லக்கூடிய இவன் எனக்கு புறம்பானவன் புறகு என்று சொல்லி கோபித்து நிற்கின்றார். சிவன் அருளால் பெருகான் என்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். செக்குலார் பெருமான் ரொம்ப அழகாக இந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, சிவனார் அடியார் சிலை வளைத்த சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாதேகும் உரனுக்கும் பிரானான் தம்மை பிறைச்சூடி பூனார் அறவம் புரைந்தார்க்கும் புறகன்ப. சுந்தரனுக்கு மட்டும் புறகல்ல, அந்த சிவனும் புறகுன்னாராம் இவர். ஏன் அடியவர்களுடைய உயர்வு அப்பேற்பட்டதாக இங்கே வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்களால் கோணா அருளை பெற்றார், மற்றினி யார் பெருமை கூறுவார், அவருடைய பெருமை யாராலும் சொல்ல முடியும், யாராலும் அவருடைய பெருமையை சொல்ல முடியும், அப்பேற்பட்ட உயர்வோடு அடியவர்களே சிறந்தவர்கள் என்று சொன்னாராம். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனத்திலே கண்டு அங்கே சொல்லு கேட்கின்றார். இப்படி சொல்லுவாரே என்று சொன்ன உடனேயே இறைவன் அருளாலே நீ சென்று என்னுடைய அடியவரை பாடு என்று சொல்லும் பொழுது வருகின்றாராம். ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி செய்வர நன்னறையின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழுமறைகள் ஓலவிடமும் உணர்வறியார் அடியாம் உடனாம் உடனென்றால் ஆலம் அமுது செய்தபிரான் அடியார் வெறுமை அறிந்தாரியார். நம்ம பாடலுக்கு அப்படியே பொருத்தமான பாடல் இங்கே சேர்க்கலார் சொல்லுவார். வேதத்துக்கு அப்பாற்பட்டவனாக செழுமறைகள் ஓலவிடமும் உணர்வறியார், வேதங்களாலேயும் உணர முடியாதிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் உதவுலவா ஒருதோழன் தொண்டருடன், வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் அடைய முடியாத ஒருவன் அடியார் உடன் நாம் உளதென்றால் இறைவன் அடியாருக்கு உள்ளே இருக்கின்றான் என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் செக்கார் சரித்திரத்தில் கேட்கிறார். அவனே அடியவருக்கு உள்ளே இருக்கிறார்னா அடியவர்களுடைய பெருமை யாரால சொல்ல முடியும், யாருக்கு தான் தெரியும், அளவிட தெரியாத பெருமையை உடையவர்கள் அடியார்கள். இந்த இடத்திலேயே நமக்கு அதுதான் உதவுலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோவில் குலத்து அரந்தன் கோயிற்பிணா பிள்ளைகாள். குற்றமே இல்லாத அரண் குலத்திலே செய்வ நெறியிலே வந்தவர்கள் அடியார்கள். கோவில் குலத்தரந்தன் கோயில்பிணா பிள்ளைகாள். இப்ப என்ன செய்ய வேண்டும், அவரிடத்துலதான் நம்ம அடிபணிய வேண்டும், அவனிடத்துலதான் போய் கேட்க முடியும், அடியார்களிடத்திலே சென்றுதான் நாம் கேட்க முடியும். என்ன கேட்கலாம், எதவனூர் எதவன் பேர், யாருற்றார் யாரையலார், எதவனை பாடும் பரிசு. எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் எம்பெருமானை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற கேட்டோம். ஒரு தங்க நகையை பத்தி பொற்கொள்ள இடத்துல கேட்கலாமே தவிர வேற இடத்துல போய் கேட்டா தெரியுமா என்ன, எல்லாருக்கும் தங்க என்ன எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பேசலாம், அது அடுத்த விஷயம். எங்க கேட்க முடியும், அது யாருக்கு தெரியுமோ யார் அந்த தொழிலிலே இருக்கின்றார்களோ அவர்களிடத்துல கேட்க வேண்டும். மற்றவர்களிடத்துல போய் கேட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, கிடையாது. அதே போலத்தான் பரமேஸ்வரனாக தங்க மாதிரி இப்ப எல்லாருக்கும் தெரியும், வைரத்தை பத்தி யாருக்கு தெரியுமோ, ஒண்ணும் தெரியாது சார், கடக்காரன் சொல்றதுதான், அது வெறும் கல்லோ வைரக்கல்லோ என்ன கல்லோ, நம்பிக்கையோட வாங்கிக்கணும் அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பச்சைக்கல் அப்படின்னு சொல்லி ஜேடுன்னு கொடுத்தாங்க, அது ஒரு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அது அங்கிருந்து அப்படியே பிரிந்து கொண்டு வருகிறது. இப்போ யார நம்புறது அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். இப்போ அவர் சொல்வது சரி, அதே போலத்தான் யாருக்கு தெரியுமோ அவரிடத்திலே நம்பி நாம் நம்மை ஒப்படைப்பதை போலவே, டாக்டர் தெரிய எப்படி ஆபரேஷன் பண்றாரு, நாம போய் சார் இப்படி ஆபரேஷன் பண்ணுங்க, இப்படி கத்திரிக்கோலை வச்சுங்க, இப்படின்னா சொல்ல முடியுமா என்ன? அதே போல இறைவனுடைய மகிமையை உடைந்தவர்கள் உடைய அறிந்தவர்கள் அடியார்கள், அவர்களிடத்திலே சென்றுதான் கேட்க வேண்டும் என கேட்கணும். எதவனூர், எதவன் பேர், யார் உற்றார், யார் அவனுக்கு அயலார், அவனை எப்படி பாடும், எதவனை பாடும் பரிசு என்று சொல்லும்படியாக அடியவர்களிடத்திலே கேட்க வேண்டும். அடியவர்களை அடிபணிய வேண்டும், இறைவனை அடையலாம் என்று சொல்லக்கூடியதாக இன்றைக்கு இரண்மண்ட நாயனாருடைய சரித்திரத்தை ஓதவல வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் உதவுலவா ஒரு தோழன் தொண்டருள நின்று தொண்டர் உள்ளத்து அடக்கமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய மகிமையை நாம் இரண்மண்ட நாயனார் மூலமாக இங்கே நாம் சிந்திக்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம் சைவம்ரா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. பாடியிருப்பவர் மதுரை பொன்முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

குணத்துளாகோடி மனோகராங்கிரி கமலாகரமஹ ஓம் கணாதாகரமஹ ஓம் கணன் நூபுரயுக்மாகரமஹ ஓம் காந்திசிவாகரமஹ.

கிருத்ஞாகரமஹ ஓம் கிருத்திபூஷணாகரமஹ ஓம் கிருதானந்தாகரமஹ ஓம் கிருதாகரமஹ ஓம் கிருத்திசுந்தராகரமஹ ஓம் கிருதாந்தாகரமஹ ஓம் கிருதாதிபேதகாலாகரமஹ ஓம் கிருதாகே நமஹ ஓம் கிருதக்ருத்யாத்மனே நமஹ ஓம் கிருதக்ருத்யாகரமஹ ஓம் கிருத்யவிதே நமஹ ஓம் கிருத்யவிச்ரேஷ்டாகரமஹ ஓம் கிருதஜ்ஞப்ரியதமாகரமஹ ஓம் கிருதாந்தகமஹாதர்பணாசகாகரமஹ ஓம் கிருத்யாவசனவதே நமஹ ஓம் கிருதமனோபவபங்காகரமஹ ஓம் கிருஷ்ணவீதாகரமஹ ஓம் கேதவே நமஹ ஓம் கேதுமாலினே நமஹ ஓம் கேதுமதே நமஹ ஓம் க்ரதுத்வம்சினே நமஹ ஓம் கதலீகாண்டசௌபாக்ய ஜிதஜங்கோரு.

கற்பூரகாந்தி தவளாக நமஹ. ஓம் கர்ணாக நமஹ. ஓம் கரஸ்புரத் கபால முக்த ரக்த விஷ்ணு பாலினே நமஹ. ஓம் கர்த்ரே நமஹ. ஓம் கராள பால பட்டிகா தகத் தகத் தகத் ஜ்வலத் தனம் ஜயா துரீகிருத பிரச்சண்ட பஞ்சசாயகாக நமஹ. ஓம்.

ஓம்ாக்கியபூர்வவதநாகரமஹ ஓம் கர்மசாதாக்கிய தக்ஷிணவதநாகரமஹ ஓம் கர்ப்பூராத்யந்தசீதலாகரமஹ ஓம் கர்ப்பூரகௌராகரமஹ ஓம் கரவீரப்ரியாகரமஹ ஓம் கர்த்ருப்ரேரகாகரமஹ.

ஸ்ரீகிருத்தநாகராஜாகர நமஹ. ஓம் கர்மண்யாகர நமஹ. ஓம் கருணாமிர்தசாகராகர நமஹ. ஓம் கர்மக்ருதே நமஹ. ஓம் கர்மபாசமோசகாகர நமஹ. ஓம் கர்மகர்த்ருஃபலப்ரதாகர நமஹ. ஓம் கர்ப்பூரஸ்ஃபடிகேந்துசுந்தரதே நமஹ. ஓம் கருணாபூரிதேக்ஷணாகர நமஹ. ஓம் கர்ணாலங்கிருதசேஷபூஷணாகர நமஹ. ஓம் கருணாசமுத்ராகர நமஹ. ஓம் கருணாபதாராகர நமஹ. ஓம் கர்ப்பூரதவளாகர நமஹ. ஓம் கருணாமயாகர நமஹ. ஓம் கர்மணே நமஹ. ஓம் கராளதம்ஷ்ட்ரேக்ஷணாகர நமஹ. ஓம்.

நமஹ. ஓம் காரணத்ரய ஹேதவே நமஹ. ஓம் கார்ய கோவிதாக நமஹ. ஓம் காரணாகம ஜங்காக நமஹ. ஓம் காரணாகம புக்தி முக்தி பல தீட்சா.

கடமருஷணாகடமஹ ஓம் கல்மஷரஹிதாகடமஹ ஓம் கலித்ருமஸ்தாகடமஹ ஓம் கல்பாகடமஹ ஓம் கல்யாணாச்சலகோதண்டகனத்கரதலாகடமஹ.

நமஹ. ஓம் கல்பகர்த்ரே நமஹ. ஓம் கல்யாணாத்ரி தனுர்தராக நமஹ. ஓம் கல்பரக்ஷண தத்பராக நமஹ. ஓம் கல்பா கல்பா கிருதகே நமஹ. ஓம் கல்பநாசனாக நமஹ. ஓம் கல்ப கல்பகாக நமஹ. ஓம் கல்யாண ரூபாக நமஹ. ஓம் கல்யாண சம்ஸ்ரயாக நமஹ. ஓம் கலாதீஷாக நமஹ. ஓம் கல்பனாரஹிதாக நமஹ. ஓம் கல்பராஜாக நமஹ. ஓம் கலகதாம் காலாக நமஹ. ஓம் கலிவிவர்ஜிதாக நமஹ. ஓம் கலிகல்மஷதோஷக்னே நமஹ. ஓம் கல்பஹ்ரதே நமஹ. ஓம் கல்பஹாரகாக நமஹ. ஓம் கலங்கவதே நமஹ. ஓம் கலங்கரஹிதாக நமஹ. ஓம் கலாநிதகே நமஹ. ஓம் கலாகுஷலாக நமஹ. ஓம் கல்பாந்தபைரவாக நமஹ. ஓம்

ஓம் காசி வாசலோக புண்ணிய பாப சோதகா கணமஹ. ஓம் காசி விசுத்த தேஹா கணமஹ. ஓம் காசி நாதா கணமஹ. ஓம் காஸ்யப தீக்ஷா குரு பூதோத்தர வதனா கணமஹ. ஓம் காசி சாணா கணமஹ. ஓம் காசிகா புராதிநாதா கணமஹ. ஓம் காசி பதகே நமஹ. ஓம் கிஷோர சந்திரசேகரா கணமஹ. ஓம் கிம்சிலா கணமஹ.

ஓம் குரு லக்ஷ்ய ஸ்வரூபா கணமஹ. ஓம் குரு மண்டல சேபிதா கணமஹ. ஓம் குரு மண்டல ரூபினே நமஹ. ஓம் குரு.

0: சத்யாகம் நைன்த் அனுவாகம் ஆஃப் ருத்ரம் ஹென்ஸ் பை சேயிங் தேவானாகம் ஹிருதயம் ஹீஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் அண்ட் ஹீஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த தேவாஸ் டூ ஸ்துகி ஸ்ருதம் கர்த்த சதம் யுவானம் மிருகண்ண பீமமுபஹத்ம உக்ரம் மிருடா சரித்ரே ருத்ரஸ்தபானோ அன்யந்தே அஸ்மின் இவ பந்து சேனா ஹீ ரிசைட்ஸ் இன் த ரெசஸ் ஆஃப் தி ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டீஸ் And also he is described as Patim Vishvasyatmeshwaragam. He is present in the Upanishads. So we saw he is very special, right? So that's one of the names. Pravaro. Pravaro means he is very special. Because he is the Lord of the universe and he has relationship with every Jivatma. So Sarvatma, who is the soul of every being. And also, it also describes, the Upanishads go on to describe, where does he reside actually? பத்மகோஷ பிரதீகாசகம் ஹ்ருதயம் சாப்யதோ முகம் அதோ நிஷ்டியாவிதஸ்யாந்தே நாப்யாமுபரிதிஷ்டதி நாப்யா அதோ நிஷ்டியா நிஷ்டியா மீன்ஸ் லாரிங்ஸ் பிலோ த லாரிங்ஸ் அண்ட் நாப்யாமுபரிதிஷ்டதி ஹீ இஸ் அபவ் த நேவல் அண்ட் பிலோ த லாரிங்ஸ் ஹீ இஸ் பிரசன்ட் இன் தட் பிளேஸ் நியர் தி ஹார்ட் ஜுவாலமாலா குலம்பாதி வெரி பியூட்டிஃபுல்லி இட் டிஸ்கிரைப்ஸ் வில் பி சீங் I'm going to relate that, you know, how is he present in the heart of all the living entities with another name that is present, that is going to come. Sarvatma. So he is present as the soul of the universe, Vishvatma. He is also present as the soul of the universe and also he is present as the soul of every being and also the devas like Brahma, Narayana and Indra. Sarva Vikyata. Who is famous everywhere. So the reason is that, he is the giver of Aishwarya. He is the supreme reality, that is one thing. And also he is described as the giver of Aishwarya to everybody including the Devas. Rigvedam, 5th canto, 3rd chapter, 3rd verse says, Tavashriye maruto marjayanta rudrayate janima charuchitram padam yad vishnor upamam nidayi tenapasi guhyam namagonam. As we have discussed many times, every Vedic verse should be understood with a supporting fact from the Smritis. So, for this verse basically says, Vishnu acquired Vaikuntha, the post of being Vishnu, by engaging in Shiva Bhakti. And the Upabrahmanam for this is present in the Parashara Upapuranam, 16th chapter, 14, 15 and 16 verses. Dadati sarva jantunam achira deva sattama raudram lingam mahavishnur bhaktyashuddham shilamayam charuchitram samavyarchya labdavan paramambadam yachalakshmik samakhyata mahavishnushcha vallabha yasya lingam samavyarchya sampujyaha sarva chetanehi. Brahma acquired Saraswati, Indra acquired Indrani, Narayana acquired Lakshmi by engaging in Shiva Bhakti. Brahma acquired Brahmaloka, Indra acquired Swarga, Vishnu acquired the post of being Vaikuntapati, being Vishnu, by engaging in unflinching devotion to Mahadeva, by worshipping the Shivalinga, doing Shivalinga Upasana and meditating on the form of Mahadeva. So that's why Sarva Vikyata means he is he is famous everywhere. He is the most famous. He is the giver of Aishwarya to everybody. He also gives Aishwarya to Kubera, right? And then sarva vikyata sarva sarvakaro bhavah sarva the next name 10th name sarvo vai rudrastasmai rudraya namo asto purusho vai rudrasanmaho namo namaha sarvo vai rudraha mahadeva is present as everything purusho vai rudraha With this only, the Purusha Suktam states, Purusha e Vedagam Sarvam. So the Veda Purusha is present as everything. So who is that Veda Purusha? Who is that Sarva? Who is actually present as everything? That's what the answer comes. The Upanishad itself gives the answer. Purusho vai Rudraha, Sarvo vai Rudraha. So like it is stated as A is equal to C in Purusha Suktam. And then Mahanarayana Upanishads states that who is that personality who is present as everything and who is actually that Veda Purusha. So A is equal to B, that is Purusho Vai Rudraha. B is equal to C is Sarvo Vai Rudraha. So from this we can understand that Mahadeva is that supreme Purusha and the Tatparyam of Purusha Suktam and also who is present as everything. So Sarvak, that's what it says. So he is present as everything and also he is present beyond the universe. Vishwadipo.
1: யோ தேவானாம் பிரபவச்சோத்பவச்ச விஸ்வாதிபோ ருத்ரோ மகர்ஷிஹி.
0: ப்ரெசன்ட் இன் பரகைலாஷா, எட்டர்னலி பீங் சர்வ்டு பை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஜீவாத்மாஸ், முக்த ஜீவாஸ். சர்வகரோ பவஹ, சர்வகரோ த நெக்ஸ்ட் நேம், சர்வகரோ த ஒன் ஹூ டஸ் ஆல் ஆக்ஷன்ஸ். ஸோ சர்வகரோ காரியா மீன்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஹீ இஸ் டூ த டூயர் ஆஃப் ஃபைவ் ஆக்ஷன்ஸ். வி நோ தட் கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், புட்டிங் த ஜீவாஸ் இன் டு இல்யூஷன், அண்ட் தென் கிவிங் கிரேஸ், லிபரேஷன். பஞ்ச கிருத்யநியந்தாரம் பஞ்ச பிரம்மாத்மகம் பிருகத் பஞ்ச பிரம்மோபசம்ஹாரம் கிருத்வா ஸ்வாத்மனி சம்ஸ்திதா, பஞ்ச பிரம்மோபனிஷத். ஸோ ஹீ இஸ் த டூயர் ஆஃப் ஃபைவ் ஆக்ஷன்ஸ், அண்ட் தென் ஆஃப்டர் டூயிங் த ஃபைவ் ஆக்ஷன்ஸ் ஹீ அலோன் எக்ஸிஸ்ட்ஸ். கிருத்வா ஸ்வாத்மனி சம்ஸ்திதா, ஹீ அலோன் ஹூ எக்ஸிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் என்கேஜிங் இன் டூயிங் ஆல் தோஸ் ஃபைவ் ஆக்ஷன்ஸ். ஆஃப்டர் டிஸ்ட்ரக்ஷன் ஹீ ஓன்லி எக்ஸிஸ்ட். அண்ட் தென் தேர் இஸ் அனதர் ரெஃபரன்ஸ், கதருத்ரோபனிஷத், which is also one of the oldest Upanishads, quoted by even Adishankara in his one of the Bhashyams. So Katharudra Upanishad says Pancha Krityeshwara, these attributes actually the five activities, Pancha Kritya Ishwara, the Lord, Ishwara means the Lord of five actions. You are the Lord of five actions. Oh Mahadeva, Katharudra Upanishad says, states that. So that is about Sarva Karo. And then Bhavaha
1: Namo Bhavaya cha Rudraya cha Namak Sharvaya cha Pashupataye cha Namo
0: Bhava. Puftanuvakam of Rudram starts off by saying Bhava, who is the cause of creation. That four names itself talks about, again, since I talked about the five activities, the Puftanuvakam of Rudram, the first four names itself describe about the five activities of Lord Shiva. Bhavaya cha Rudraya cha, Rudra means one who removes all the sorrows, one who is the giver of, you know, liberation. Sharvaya cha, Sharma means the destroyer, destruction. Pashupataye, so Pashupati also can be understood as putting, that is Tirobhavam. Also, it is actually, he is the protector of all the Pashus. So creation, maintenance, destruction, putting the Jivas into illusion and giving grace. All these five activities are covered in these four names, first four names of the Fifth Anuvakam of Rudram. So it starts off with Bhava. So Bhava means who is the source of everything and cause of creation. Who is the Mula? Mula means the cause, ultimate cause. He doesn't have a cause. Karanam, karananam, jyata, karanam tu jyayaha. The cause of all causes should be meditated upon. That is Mahadeva alone. Atharva Shika Upanishad states that. And then Bhava reminds me of another thing. Sadhya.

ஹர்ணவேதம் நமாதாய ஹரவேதம் ஹரவேதம் இரவீகமேவாஸ்ய ரூபம் பாவதிலே